சரி சரி சனி சாணி சாணி சாணி அன்னியா மாகரி தனி தபமா காரி தனி தபமக ஸ்ரீ தனி தபம பத சேட்டா சாரி கரி கரி கரி கரி நீ சரி சரி சரி சரி சரி சாணி சனி சனி சனி சனி அன்னியா ஸ்ரீ கரி சனி சாரி சனி தனி தனி தப தானி தபமா பத பாதி சேட்டா கரி கரி சனி.

0: தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம்
1: தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம்
2: தினக்கு தி